நம்முடைய வானொலி குட்டி நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது சிறுவர் நேரம். நான் உங்கள் நண்பி கலைவாணி. இன்றும் நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்குறள், குன்றை வேந்தன், கதை, கவிதை, நகைச்சுவை, கவர்ச்சியான தகவல்கள் என்று நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அதனால் எங்கும் செல்லாமல் தொடர்ந்து நம்முடன் இருங்கள். இது உங்கள் நிகழ்ச்சி சிறுவர் நேரம். இந்த நிகழ்ச்சி 11 மணிக்கு முதல் 12:30 மணி வரை உங்களுக்காக ஒளிபரப்பாகும்.

0: இப்பொழுது நம்முடைய திருக்குறள் நேரம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற திருவள்ளுவரின் அழகான குரலை கேட்போம். இதன் பொருள் என்ன தெரியுமா? நாம் கற்க வேண்டியவற்றை தெளிவாகவும் நன்றாகவும் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றதை நம் வாழ்க்கையிலும் பயன்படுத்த வேண்டும். அதனால் நண்பர்களே, கற்போம், சிந்திப்போம், வாழ்க்கையில் பயன்படுத்துவோம்.
1: மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வலிக்கு துணை வடிவேலும்

அன்பு சிறுவர்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய சிறுவர் நேரம் என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுக்காக கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன் எழுதியவரே யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒளவையார், ஒளவை பாட்டி. இதன் முதல் கொன்றை வேந்தன் பாடல். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதன் பொருள் நம்முடைய தாய் தந்தையரை மதித்து அன்புடன் நடத்த வேண்டும் என்பதாகும். அவர்கள் நமக்காக நிறைய தியாகங்களை செய்து வந்திருக்கின்றார்கள். அதனால் குட்டி நண்பர்களே, இன்று வீட்டுக்கு சென்றவுடன் அம்மாவிடமும் அப்பாவிடமும் ஓர் அழகான சொல் சொல்லுங்கள். நன்றி அம்மா, நன்றி அப்பா. அல்லது நீங்கள் வீட்டில் இருக்கின்றீர்கள், நம்முடைய நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுதுதான் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி அம்மா, நன்றி அப்பா சொல்லலாம்.

குட்டி நண்பர்களே, உங்களுக்காக ஒரு சிறிய கவிதை. காலை எழுந்து சிரிப்போம், கல்வி கற்று உயர்வோம், நல்லதை மட்டும் செய்வோம், நண்பர்களோடு மகிழ்வோம். சிறிய நல்ல செயல்கள்தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அதனால் இன்று குறைந்தது ஒருவருக்காவது உதவி செய்ய மறக்காதீர்கள்.

இப்பொழுது சிறுகதை நேரம். ஒரு சிறிய கதையை கேட்போமா? ஒரு நாள் ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்லும் வழியில் வயதான ஒருவர் சாலையை கடக்க முடியாமல் இருப்பதை பார்த்தான். அவன் உடனே அவரிடம் சென்று, தாத்தா, நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்லி பாதுகாப்பாக சாலையை கடக்க உதவினான். அந்த தாத்தா மகிழ்ச்சியுடன், நீ மிகவும் நல்ல பையன் என்றார். சிறுவன் சிரித்து கொண்டு, நன்றி தாத்தா என்று கூறிவிட்டு பள்ளிக்குச் சென்றான். குட்டிகளே, இந்த கதையின் நீதி என்ன? ஒருவருக்கு உதவி செய்ய பெரியவராக இருக்க வேண்டியதில்லை. சிறிய கைகளாலும் பெரிய உதவிகளை செய்யலாம்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய சிறுவர் நேரம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்காக நம்முடைய நிகழ்ச்சி 12:30 வரை ஒளிபரப்பாகும். சரி குட்டி நண்பர்களே, கொஞ்சம் சிறப்போமா? ஆசிரியர் மாணவனிடம் கேட்டான், நீ ஏன் வீட்டு பாடம் செய்யவில்லை? மாணவன் சொன்னான், ஐயா, நேற்று மின்சாரம் போய்விட்டது. ஆசிரியர் கேட்டார், ஆனால் வீட்டு பாடம் பகலில்தான் கொடுத்தேன். மாணவர், ஐயா, பகலில் மின்சாரம் இருந்தாலும் எனக்கு செய்ய முடியவில்லை. அடடா, வீட்டு பாடத்திற்கு இப்படியும் காரணம் சொல்லலாமா?

கருப்பு அது கருப்பு பசுமையான செடிகள் பார் பச்சை இது பச்சை அதில் பூத்திருக்கும் பூக்களோ மஞ்சள்

0: போன்ற மேகம் பார் வெள்ளை அட வெள்ளை எல்லை எல்லா வானம் பார் நீலம் எங்கும் நீலம் அங்கே வான வெள்ளம் தோன்றது பார் ஆஹா வர்ண ஜாலம்
1: நம்முடைய தமிழ் மொழி மிகவும் பழமையானதும் சிறப்பு மிக்கதுமாகும். தமிழ் மொழிக்கு இந்திய அரசால் செம்மொழி அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்ற அந்தஸ்து 1904 வழங்கப்பட்டது. தமிழில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இலக்கியங்களும் கவிதைகளும் உருவாகி வந்துள்ளன. அதனால் நம்மொழியை நேசிப்போம், தமிழில் பேசுவோம், தமிழை படிப்போம், தமிழை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வோம். தமிழ் எங்கள் பெருமை.

0: ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு
1: நீ ஆற மறந்துட்ட
0: இந்த எண்களை ஞாபகம் வச்சுக்க ஒரு ஈஸியான வழி இருக்கா
1: இருக்கே நான் உனக்கு சொல்றேன்

புன்னகை புரியும் கண்ணா வாடா புல்லாங்குழலின் மன்னா வாடா அழகே வாடா அருகே வாடா

0: அன்பு குட்டிகளே, இப்பொழுது நம்முடைய தமிழ் டு இங்கிலீஷ் நேரம். இன்று 5 எளிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வோம். முதலில் புத்தகம், அதாவது புக். நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன். புத்தகம் என்பது புக். நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன். இரண்டாவது பள்ளி, அதாவது ஸ்கூல். நான் பள்ளிக்கு செல்கிறேன். நான் பள்ளிக்கு செல்கிறேன். மூன்றாவது சொல் நண்பன். நண்பன் என்பவர் ஃப்ரெண்ட். அவன் என் நண்பன் அல்லது அவள் என் நண்பன், அவள் என் நண்பி. நான்காவது தண்ணீர், வாட்டர். எனக்கு தண்ணீர் வேண்டும். எனக்கு தண்ணீர் வேண்டும். கடைசி வீடு. வீடு என்பது ஹவுஸ். இது என் வீடு. இது என் வீடு. தினமும் இப்படி சில புதிய சொற்களை கற்றுக்கொண்டால் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் நன்றாக பேசலாம்.
1: அந்த குட்டி பூனையை பாரு, நம்மளையே குறுகுறுன்னு பாக்குது.
2: அட, அதுக்குள்ள

0: நன்றி சொல்வோம் இறைவனுக்கு உம்மை எமக்கு தந்ததற்கு.
1: ஆமா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்.
0: எப்படி என் பாட்டு? நானே எழுதினே.
1: பிரமாதம்க்கா, நானும் உன்னோட செல்ல குட்டிதானே.
0: நிச்சயமா, நாம எப்பவுமே ஒண்ணுதான்.
2: அன்பு குட்டிகளே, ஒரு சின்ன கொலியூட் செய்தி. ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயலத்து திரைப்படத்தின் வெளியீட்டை படக்குழு அக்டோபர் மாதத்திற்கு உறுதி செய்துள்ளதாக சமீபத்திய சினிமா செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் பிரபுதேவா மற்றும் ஏஆர் ரஹ்மான் இணையும் மூன் வாக் திரைப்படமும் தீபாவளிக்கு வெளியாகும் என்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. சினிமா ரசிகர்களே, உங்களுக்கு எந்த படம் மிகவும் பிடிக்கும்?

இப்பொழுது நம்முடைய மொரீசியஸ் நாட்டை பற்றி தகவல். நம்முடைய அழகான மொரீசியஸ் நாடு 1968 ஆண்டில் மார்ச் மாதம் அன்று பிரிட்டனிலிருந்து சுதந்திரம் பெற்றது. பின்னர் 1992 மார்ச் மாதம் 12 அன்று குடியரசாக மாறியது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 12 அன்று நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். நம் நாட்டின் பல்வேறு கலாச்சாரங்களும் மொழிகளும் ஒன்றாக இணைந்து உருவாக்கும் அழகுதான் நம்முடைய மொரீசியஸின் சிறப்பு. நம் மொரீசியர்களை நேசிப்போம், அதன் அழகையும் ஒற்றுமையையும் பாதுகாப்போம்.

குட்டி நண்பர்களே, வாழ்க்கையில் நாம் எவ்வளவு உயர்ந்தாலும் தாழ்மையை மறக்கக்கூடாது. நன்றாக படித்தால் பெருமைப்படலாம், வெற்றி பெற்றால் மகிழலாம். ஆனால் மற்றவர்களை தாழ்வாக நினைக்க கூடாது. ஒரு பெரிய மரம் நிறைய பழங்களை தந்தாலும் அது வளைந்து நிற்கிறது. அதை போலவே உயர உயர தாழ்மையாக இருப்போம். நம்முடைய வெற்றியை விட நம்முடைய நல்ல குணம்தான் நம்மை உண்மையில் உயர்த்தும்.

அன்பான குட்டி நண்பர்களே, இன்றைய சிறுவர் நேரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு அடைகிறது. இன்று நாம் திருக்குறள் கேட்டோம், கொன்றை வேந்தன் கற்றோம், கவிதையும் கதையும் கேட்டோம், சிரித்தோம், புதிய தமிழ் ஆங்கில சொற்களை கற்றோம். முக்கியமாக நல்லதை செய்வோம், பிறருக்கு உதவுவோம், தாழ்மையாக இருப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றாக படியுங்கள், நிறைய சிரியுங்கள், அனைவரிடமும் அன்பாக பழகுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். இது உங்கள் அன்பான சிறுவர் நேரம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என் இசை பாடல்களும் மற்றும் பல சுவாரஸ்யமான விடங்களும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். முதன் முதலாக சிவபெருமானை போற்றும் பாடலை கேட்கலாம்.

மறுவிழி வழங்கிட வேகம் மறுவிழி இறந்திட பக்தனை சோதனை செய்தவன் பாவம் நீக்கி ஆளுபவன் கையிலையில் திருநடம் புரிபவன் கங்கையில் சடையினில் உடையவன் தன்னில் பாதி

கூடல் மதுரையில் ஓமரம் வீதியில் பொன்மழை விற்றவன் வினைகள் நீக்கி அருளுபவன் உதலையில் திருநடம் புரிபவன் குடல் விழி வெற்றியில் உடையவன் நான் மறை ஓதிட மகிழ்வான் நமச்சிவாய எனவர்

அவருடைய நண்பர்களை அடுத்து வருவன என்னிசை பாடல்கள். உனிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய காதல் ஆகி என்னும் பாடலை கேட்கலாம்.

வானொலி அன்பர்களே, ஆம், உங்களுக்கு பிடித்த மின்னலை என்னும் பாடலை உங்களுக்கு தருகின்றோம். கேட்டு மகிழ்வடையுங்கள். இது உங்கள் இசையருவி.

0: வானொலி அன்பர்களே, அடுத்து வரும் பாடலை சிறப்பாக புலவோஷ் ஊரில் வசிக்கும் மொரியன் குடும்பத்தாருக்கு தருகின்றோம்.
1: All you people in the house!

வாருடைய அன்பர்களை, விஜய் யேசுதாஸின் குரலை கேட்காதவர்கள் இந்த உலகத்தில் உண்டோ? இதோ தாஜ்மஹால் என்னும் பாடல்.

வருடைய அன்பர்களே, விஜய் ஃபேன்ஸ், இது உங்களுக்கே நாம் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி வாங்கண்ணா என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேன்சை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.